வழிதோ இன்னும் கல் இன்னும் நெண் அண்ணன் பர்ணா அண்ணன் இனம் பர்ணாத் என்ன போதும் தின்னது பேசுறோம் அண்ண மாதிரி என் தாமி எதிர்க்கணும் சரியா அண்ணன் செஞ்சோன்னு என்ன செய்வாமோ அண்ணன் தாமி அண்ணன் மாதிரியே இனம் தேவும் அண்ணன் செய்வோ இன்ன மாதிரியோ என்னம்மா தோணுது சமைக்கினேன் செய்யமானோ இசனை விண்ணேற்றம் அண்ண வேல்தறியான் அண்ணன் மேவு நேத் யோடேன் அண்ண பியத்திரேவும் Ana Maria Antónia, Ana Justa, Ana Francisca, Ana Neunet, a todos os meus netos, Ana Maria Madalena, Ana Matéu, Ana Mateu, Ana Mireias e Ana Marca. E nem irmão, também. Meninas do meu filho. E na Margalida, essa Margalida. Essa tia Francisca, que tem 94 anos. Também. Ana Catalina Bonrei, que era 70 anos e sabe que estava a ver o dia. E numa outra. É.